0: தாய் லங்காவே விளாவிங் நெட்டவேன சிவகாந்தர் www.livefm.lk சைட் கரகிங் கிளாசிக் ரேடியோ செலக்ட் கரங்க கிளாசிக் ரேடியோ திசவன ரெந்துனு ஹதவதே ஸ்பர்ஷய ஒப ஆதரே கரண கிளாசிக் ரேடியோ Radio Garden, TuneIn, Radio FM යන ඇප් හරහා වගේම තවත් වෙබ් අඩවි ගණනාවක් ඔස්සේ ශ්‍රවණය කළ හැකි.
1: livefm.lk

0: விழாவ லங்கா விழாவின் ஹரியட்டமர துலஹாய்
1: விசை லைவ் எஃப்எம் டாட் எல்கே.

0: லங்காவிலாவின் பாந்திரது காய். ஹத்தலிஹை www.livefm.lk.
1: Live FM. LK.